காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலி இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது. 10 பாடல், 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனித்து குயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் அம்மா காட்டறையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரைய நிறைவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரைய நிறைவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிளந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் மேலே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியார் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா மிஞ்சம். வளமை போன்று இன்றும் மறக்குமா மிஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்களே இதோ

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி சியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி சியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல், இது தவப்பு திரைப்படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும் போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரிச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும் போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்று நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரிச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து கேஜேதாஸ் பாடல், இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இரு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் கோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த தேங்காய் சட்னி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்னி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. எனவே ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

அவர்களை கொன்றிருப்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அது வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பலவக சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அது வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதது சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு. நிலைத்திலைகள் எல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவலினால் பூந்தாதுகள் வீணே சொரிகின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. காலை இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தளம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் மண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையலென தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும். அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கிய நயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குறுமரபிலே திருஞான சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பனரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம்மூரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யாவிருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையை தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வின்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறலால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம்மூரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களையும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களுக்கு 2022 ஆண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம், குதிரை, காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை 2022 ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்துக்காக 2022 ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியை வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ. குடும்பம் சுற்றும் மாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழ்க்கையார் பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முன்னும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மதனானடா நோர்வேயிலிருந்து கண்டலீஸ்மன் திருமதி சியாமணி கண்டலீஸ்மன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜே கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருப்பச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்த வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்ப தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நம்ம சேகர் அண்ணா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தரிலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ட்ரூமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

0: சிக்ஸ்த் லெவனை தான் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் எப்பயுமே முடிஞ்சு, இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்.
1: முடிவு மாறல, எனக்கு படிப்பு தான் முக்கியம்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கற்றலையில்.

நிகழ்ச்சி அரங்கிற்கு நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரிநாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்.

0: நேயர்கள் இசை குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.

0: வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேரு இருக்கு திரையில், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா?
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவள் கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கே அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஓர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும்

0: கொண்டிருக்கிறாய். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்

0: அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏர் ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

மனதமிழர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேயர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகிற பாடல் இது. தவப்புதல்வன் திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும்போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரிச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரிச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து கேஜேதாஸ் பாடல். இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இருநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது, தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்துக் கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என்ன நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

அது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா அஞ்சல் நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அது வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பல வகை சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு, நிலைத்திலைகள் எல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்மொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவுளினால் பூந்தாதுகள் மீனே சொல்கின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. கால இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தளம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் வண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையல் என தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும் அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கிய நயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குறுமரபிலே திருஞான சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாய நாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரம்மஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம் ஊரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யாவிருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையை தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வின்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறலால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 தேதி புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்.

வாழ்க்கையை நிறைவு செய்ய வருவது. ராசி பலன் இது 2022. ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களையும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 பணவரவு அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களுக்கு 2022 கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம் குதிரை காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி, மகர ராசிக்காரர்கள் 2022 அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி, கும்பராசி நேர்களை 2022 கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம், மீன ராசிக்காரர்கள் நல்ல அஷ்டத்துக்காக 2022 வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. குடும்பம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழ்க்கையார் பிரான்ஸ் கனடா யுகம் மாவிகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மகனானடா நோர்வேயிலிருந்து கண்டலேஸ்மன் திருமதி சியாமணி கண்டலேஸ்மன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜி கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வான் பரப்பில்.

இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பத்திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்ப தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகர் அண்ணா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம தனா அண்ணா கேப் ஓட்ட போயிட்டாரு. நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா? இந்த தெரியல நேரத்துல
1: நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

கோலங்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

0: தான் பிடிச்சிருக்கு. எஸ்டிபிஎம்மும் முடிஞ்சு, இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்.
1: முடிவு மாறல, எனக்கு படிப்பு தான் முக்கியம்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்.
0: இதோ காட்டிலையில்
2: ஆமகட்டும்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is gamble with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணிஷர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கே அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஓர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஓர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதாள் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் காற்றலைகிறேன்.

0: இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது. இதோ பாடல் காட்டிலையில்

0: அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏர் ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லியோன் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பென்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியின் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது. 10 பாடல், 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள். எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனித்து குயிலே, நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நிச்சயமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐகேஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா மிங்கம். நீங்களே வளமை போன்று இன்றும் மறக்குமா மிங்கம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்களே இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால் தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல் இது. தவப்பன் திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும் போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும் போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்று நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரிச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடல். இது ஒரு

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இருநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது, தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்துக் கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

நான் இவற்றை கொண்டிருப்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம் ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அந்த வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பல வகை சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புது மணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு, நிலைத்திலைகள் எல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவலினால் பூந்தாதுகள் மீனே சொல்கின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அடர்ந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. கால இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தளம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் மண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண் மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையல் என தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும் அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படைத்தார். நீங்கள் கேட்டது
இலக்கியநயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குருமரபிலே திருஞான சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆணி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம்மூரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யாவிருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையையும் தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வின்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறரால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்.

நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களையும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களுக்கு 2022 ஆண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம், குதிரை, காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை, 2022 ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்துக்காக 2022 ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீனராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியை வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. உலகம் சுற்றும் மாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

அவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழ்க்கையார் பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம் என்ற

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாக்கி கொண்டிருக்கின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீங்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று ஆவலுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது, 10 பாடல், 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னை வனித்து குயிலே, நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது, பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காற்றாவேன் என்று கூறி, தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது, சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே, ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது, வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க, வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் நம்ம காற்றலையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நிச்சயமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கநேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலிக நேரம் 11:45, ஐக்கியராட்சியத்தில் 10:45, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:45, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:15. பிறந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உள்ளங்கவந்த ராகத்துக்குள் நுழைந்து கொள்ளப் போகின்றோம். இன்று 22 மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராப வருடம், வைகாசி மாதம் 8 திகதி, 4 திகதி.

பாட்டிருக்கிறது. வானம் சற்று வெயில் குறைந்து இருட்டாக காணப்படும் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. இது பாரிசுக்கான காலநிலை. யாழ்ப்பாணத்தினுடைய காலநிலையை பார்க்கிற பொழுது இன்று இருப்பொழுது பிற்பகல் 3:16 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 17% ஈரப்பதம் 70% காற்று 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்லப்படுகிறது. எதிர்வரும் சனிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. வானம் தட்டு வெயிலோடு காணப்படுகிறது. தமிழிலே மீண்டும் ஒரு உள்ளங்கவர்ந்த ராகமூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 30 வருடங்களாக 29 வருடங்களுக்கு மேலாக உங்களோடு வானிலையில் இணைந்து நடந்த நாங்கள் ஒரு தற்செயலான ஒரு தளங்கள் காரணமாக நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் இணைந்து நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். அதுவரையிலே இனிய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழ விரும்பினால் 00:33:6:51:13:95:86 என்கின்ற இலக்கமூடாக இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அவர் வள்ளிக்கிழமை அல்லவா, ஆகவே தேவாரம் திருவாசகம் மற்றும் சமயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் வழமையாக நாங்கள் எடுத்து விடுவது வழக்கம். ஆகவே மீண்டும் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை தர விரும்புகிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிற பாடல் அம்மாவுக்கான பாடல், எனது அம்மாவுக்கான பாடல், எனது அம்மாவுக்கான பாடலோடு அனைத்து அம்மாக்களை இணைத்துக் கொண்டு காற்றலை வருகிறது பாடல் கேட்போம்.

இன்றைய பாரிஸுக்கான காலநிலை 13 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. 14% மழையாகவும் 59% ஈரப்பதமும் 24% காற்று இருக்கும் என்று சொல்ல

மரம் மாறி நின்று

அடுத்த பாடல் எனது அம்மாவுக்கான பாடல். அந்த பாடலோடு அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு காட்டில் ஒலித்தது அம்மா பாடல். இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. காலை நேரம் 11:54 ஐக்கியராட்சியத்தில், 10:56 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:54 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:24. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033651 93 13 85 86, 0033651 93 13 85 86. இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, அவை ஒரு இனிய

இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகங்கள். இது சமூக தமிழ் வானொலி, ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. கலை நேரம் 12 மணி. அடுத்து நிகழ்ச்சி அலங்கரித்து வருகிற ஒரு இனிய பாடல் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் ஒலிக்கிறது. இந்த பாடல்

இல்லை அவள் அருள் வேறின் எது இல்லை அழகின் உயர் எல்லை அவள் அருள் வேறின் எது இல்லை தேனினும் இனியவள் சிந்தையில் உறைபவள் செந்தாமரை மலராள் வளர் செல்வமில்லா

0: உடம்பில் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி கலைநேரம். 12 மணி 8 நிமிடம் ஐக்கியராட்சியத்தில், 11 மணி 8 நிமிடம் கனடா கிழக்கு பிராந்தியத்தில், காலை 6 மணி 8 நிமிடம் தமிழகம் மற்றும் தாயகத்தில், பிற்பகல் 3 மணி 38 நிமிடம். இணைப்பில் இருக்கிற அன்புக்குரிய சகோதரி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜினி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா
0: இருக்கிறேன்.
1: நீங்க
0: எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் நலமா இருக்கிறோம். வெளிச்சமா இருக்குது
1: என்ன? வெயில் அடிக்குது.
0: அப்ப கோயிலுக்கு எல்லாம் போறீங்களா? என்ன மாதிரி வெல்சியம் போய் வந்தீங்களா?
1: நான் போகல வெல்சியத்துக்கு.
0: நாங்கெல்லாம் போய் நேரடி ஒளிபரப்பெல்லாம் செய்து 10-15 வருடங்கள் தொடர்ச்சியாக பாட்டெல்லாம் பாடி செவெல்லாம் சொல்லி.
1: நீங்க போனீங்களா?
0: இல்ல இல்ல, நாங்கள் முந்தி 10 வருடங்களுக்கு முந்தி போய் வந்தவன். போய் வந்தவன் இல்லவா? நான் இருந்த காலத்துல போய்
1: சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப எனக்கு பெருசா போக விருப்பம் இல்ல.
0: இல்ல, பெருசா போக விருப்பம் நமக்கு அந்த முடிய இல்லைன்ற என்ன முடிக்குது இல்ல என்ற மாதிரி.
1: மாதாவை வீட்டுல இருந்து கும்பிட்டாலும் சரிதானே?
0: எல்லாம் ஒன்றுதான். மனந்தானே கோயில் என்ன? சொன்னார்கள் எனக்கு எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் மாதிரியால பாப்போம்.
1: நாளைக்கு தான் கல்யாணம்.
0: நல்லது பாப்போம். உங்களுக்கு அந்த செத்தோட 31 முடியவில்லை தானே? இன்னும் அது மட்டும் இருக்கிறது. பாப்போம், முடிஞ்சா சந்திரம கழிச்சா வர்றதுக்கு பாக்குறேன்.
1: குஞ்சியம்மாவோட 31
0: முடியலன்னு அதனுடைய பாப்போம். அப்ப இன்றைக்கு
1: 6 மாசம் ஆகல தானே?
0: இல்ல இல்ல, அது வந்து வெக்கரமி ஏற்பாடு பண்ணத்தை செய்து முடிக்கத்தானே வேணும். அதுக்காக வச்சுக்கொண்டு காலத்தை கடத்துறதும் தெரியல தானே. அக்கானுடைய ஆசி எப்பவுமே இருக்கும். நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படுறதுல நேரம் இருந்தாலும் மனம் சில விடயங்கள வந்து ஒவ்வாது தெரியும் தானே. அது அந்த சில விடயங்கள உடனடியாகவே வளர்க்க முடியாது அல்லவா? பாருங்கள், சிறப்பாக சென்று பாருங்க. அல்லது அப்ப இன்னைக்கு வள்ளிமலர் என்ன இன்னைக்கு சிறப்பாக இருக்க போறது? வள்ளிமலருக்கு
1: இன்னைக்கு நான் மாதாட வணக்க மாதம் தானே. மாதாவுக்காக ஒரு பாடலும், மற்றது பெந்தஸ்கோத்து பெருவிழா நடந்துட்டு இருக்கிறது. அதனால தூய ஆவியானவற்ற ஒரு நற்செய்தியையும் தரலாம் இருக்கிறேன்.
0: சரி, அடுத்து வாங்க கேப்போம்.
1: ஓகே. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில இருந்து வாசகம், 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் இருந்து வார்த்தை 7 தொடங்கி 21 முடிய. நீங்கள் நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள். அப்படி இருக்க உண்மைக்கு கீழ்ப்படியாதபடி இப்போது உங்களை தடுத்தவர் யார்? இவ்வாறு செய்ய தூண்டியவர் உங்களை அழைத்த இறைவன் அல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கிறது. மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார். ஆனால் உங்கள் உள்ளத்தை குழப்புவோர் எவராய் இருந்தாலும் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள். சகோதர சகோதரிகளே, விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பதாய் இருந்தால் நான் ஏன் இன்னும் துன்புறுத்தப்பட வேண்டும்? நான் அவ்வாறு அறிவித்தால் சிலுவை ஒரு தடையாக இருக்க இடமில்லையே. உங்கள் உள்ளங்களில் குழப்பம் உண்டாக்குகிறவர்கள் தங்களை அலிகளாகவே ஆக்கி கொள்ளட்டும். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊழியல்வின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்வின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்வுக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராயுள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, பெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகமை, தண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு பாடல் மாதாவினுடைய வணக்க மாதவனுடைய மாதாட பாடல் ஒன்று தருகிறேன்.

அதிரவனை அடையாய் கொண்ட கன்னி மேரி வாழ்வு. விண்ணக மன்னக அரசி நீயல்லோ, வேந்தனவர் தாயும் நீயல்லோ, விண்ணக மன்னக அரசி நீயல்லோ.

0: நன்றி சகோதரன். ஜனாதிபதி ஆவியானவற்றை இருக்கும் மாதாவினுடைய வணக்க மாத நாளிலும் வாய்ப்பு தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய தம்பி தம்பியினர் பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாரோடும் எல்லாம் வல்ல இறைவன் என்றும் துணை இருந்து உங்களை என்றும் காத்து வழி நடத்துவாராக உங்களுக்காக நாளும் ஜெபிக்கின்றேன். நன்றி சகோதரன்.
1: என்ன பாட்டு கேட்கலாம் அண்டைக்கு?
0: இன்றைக்கு பாடல் வந்து மாதாவோட பாட்டு வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் என்ற பாட்டு இருந்த
1: வாழ்த்துவோம் வாழ்த்துவோமா?
0: வாழ்த்துவோம்
1: வாழ்த்துவோம். சரி, நல்லது. அன்புக்குரிய ராஜினி வளையம் ஒன்று கம்பீரமான இனிய குரலிலே வந்து நிகழ்ச்சியிலே சபமும் பாடலும் தந்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் என்ன ஒரு நிகழ்விலே சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி
1: நன்றி வணக்கம். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அதற்கு ராஜனுடைய பாடலுக்கு முதல்ல ஒரு இஸ்லாமிய பாடலை கேட்டுக்கொண்டு வள்ளிக்கிழமை அல்லவா என்று பக்தி பாடலாகவே வருகிறது. ஆகவே ஈச்சமரத்து இன்பச் சோலை என்கின்ற ஒரு இனிய பாடல், எல்லோருடைய மனதையும் கவர்ந்த பாடல். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பயணிப்போம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி.

இரவில் கொண்டுள்ளது உள்ளங்கள் அந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள்.

புனித பாடலை விரும்பிக் கிடந்தவர் அன்புக்குரிய ராஜினி பாரிசிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுகம் வானொலி.

0: கலந்துராகங்கள். இது சிறு தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி அடுத்து வலிக்கிற இன்னும் ஒரு அற்புதமான பாடல் காட்டலையில். இதுவும் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் வெளிக்கிற பாடல்.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்.

ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்

0: பாடலுக்கு முன்பாக இணைப்பிலே வந்திருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இணைப்பிலே இருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, அங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் யாழ்ப்பாணம் கந்தர்மடத்திலிருந்து ரூபி ஜாய் கதைக்கிறேன்.
0: வணக்கம். கந்தர்மடத்திலிருந்து ரூபி ஜாய் என்றுதான் முதல் முறையாக வானொலியில் இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களோடு வரவேற்றுக் கொள்கிறோம். எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நான் நலமாக உள்ளேன்.
0: யாழ்ப்பாணம் இப்ப என்ன சொல்லுது, என்ன காலநிலை? மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, என்ன செய்யுது?
1: யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு சரியான வெயில், ஆனா கொழும்புல சரியான மழையாம் வெள்ளமாம் போன்ல சில பேர்
0: கதைச்சவன்.
1: தொடர்ச்சியாக மழை பெய்த வண்ணமாகவே இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வெயில் அடுத்த வண்ணமாகவே இருக்கின்றது.
0: ஓ, அப்ப மாலை நேரம் இப்ப 4 மணி ஆச்சு. இப்பவும் வெயில், வெயிலுடைய தாக்கம் இருக்குதா? இப்படி
1: இப்பொழுதும் வெயிலுடைய தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சற்று சற்று குறைவாகவும் காணப்படுகிறது.
0: ஓ, அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க?
1: இப்ப நான் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனா அப்படியா தான் இருக்கிறேன்.
0: ஆ, சரி சரி. என்ன என்ன வகுப்பு?
1: சிங்கள வகுப்பு.
0: ஆ, சிங்கள. ஆ, சிங்கள. நீங்க சிங்கள ஆசிரியர் அப்படித்தானே?
1: நான் ஒரு சிங்கள ஆசிரியர்.
0: ஆ ஆ ஆ ஆ. அப்ப என்ன, நீங்க தொடர்ச்சியாகவே வகுப்படுத்துவீங்களா, இல்லாட்டி இன்றைக்கு மாத்தான் வகுப்பா?
1: தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வகுப்பிற்கு. நான் பாடசாலை ஒரு ஆசிரியராக கடமை புரிந்தனான். தற்பொழுது ஓய்வின் உள்ளேன். அதனால் எனது நேரத்தை வீணடிக்காமல் மாணவர்களுக்கான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன்.
0: கிடைக்கிற நேரத்தை அதை பயன்படுத்திக் கொள்றீங்க? அப்ப கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்களுக்கு இதுவரை காலத்துக்குள்ள சிங்களம் போதிச்சிருக்கிறீங்க?
1: அது கணக்கிட முடியாது. நான் பாடசாலையில் ஒவ்வொரு வகுப்பிலும் 40 மாணவர்கள் இருப்பார்கள். தரம் முதலாம் ஆண்டு இருந்து ஓய்வில் மற்றும் பெரிய வேலை செய்பவர்கள் அப்படி. அது எனக்கு கூப்பிட்டு கூற முடியாது.
0: ஓ, அப்படி அவ்வளவு அளவுக்கு அதிகமாக சிங்களம் கற்றுக் கொடுத்துக்கிறீர்கள்?
1: நானும் கற்று கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: நல்ல விஷயம் தானே. என்ன மொழி வந்ததை எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் தானே? என்ன
1: கட்டாயமாக மொழி தெரியும் என்று இருக்க முடியாது. மொழிகளை நாங்கள் தொடர்ந்து கற்று
0: தெரிந்த மொழியை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது பெரிய விடயம். அதை விட வந்து நாமும் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொண்டோம் என்றது பெருவதானே? என்ன,
1: நாம் கற்றுத்தான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது இரண்டாம் மொழி, எனது தாய்மொழி அல்ல. அதனால் புதிய புதிய விடயங்களை நாங்கள் தேடி கற்றுத்தான் இன்றைய மாணவர்கள் மிகவும்
0: சரி சரியா. அப்ப நீங்க கற்றுக் கொடுத்த மாணவர்களே எப்பயாவது நீங்க போற வழியில பொது வழியில எப்பயாவது ஏற்கனவே உங்களிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் நன்றாக சிங்களம் பேசுகிறவர்களை கண்டிருக்கிறீங்களா?
1: ஆமாம், நிறைய மாணவர்களை நான் கண்டிருக்கின்றேன். சிங்களம் பேசுவார்கள்.
0: ஓ,
1: மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் இரண்டாம் மணி தெரிந்தபடியால் தாங்கள் எங்கு சென்றாலும் அந்த கொழும்பில்
0: சரி சரியா. அப்ப நீங்க கற்றுக் கொடுத்த மாணவர்களே எப்பயாவது நீங்க போற வழியில பொது வழியில எப்பயாவது ஏற்கனவே உங்களிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் நன்றாக சிங்களம் பேசுகிறவர்களை கண்டிருக்கிறீங்களா?
1: ஆமாம், நிறைய மாணவர்களை நான் கண்டிருக்கின்றேன். சிங்களம் பேசுவார்கள்.

0: வீக்கு போனால் என்ன, பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனால் என்ன, பொம்மை ஒரு விண்ணப்ப படிவத்தை கேட்டு வேண்டுவதற்கு தங்களால் முடிகிறது. ஒரு பஸ் பலகையை வாசிக்க முடிகிறது. பாதையில் போகும் பொழுது அந்த ஒழுங்கைகளில் உள்ள பெயர் பலகையை வாசிக்க முடிகிறது. அல்லது நிலத்தில் இருந்த பத்திரிகைகளை கூட எடுத்து சிங்கள பேப்பர்களை வாசிக்கக்கூடியதா இருக்கிறது என்று மாணவர்கள் சரவணன் சொல்வார்கள்.
1: இப்ப வந்து மொழி என்பது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா கூட அதை வைத்துக் கொண்டு பல விடயங்களை சாதிக்கலாம் என்ன.
0: ஆமா, மொழி தெரிந்தபடியால் ஒரு மனிதன் மூன்று மொழிகளும் தெரிந்தால் மூன்று மனிதனுக்கு சமம் கூறுவார். தமிழ் சிங்களம் கற்று தெரிந்திருந்தால் அதுல புலமை பங்கு பெற வேண்டும் என்று இல்லை, கவிக்க தெரிந்திருந்தால் அவன் ஒரு மூன்று சமன் என்று யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இல்லை கூறுவார்கள்.
1: இப்ப தமிழ் மொழிக்கும் சிங்கள மொழிக்கும் கற்பிப்பதிலே எது கஷ்டமானது?
0: என்னை பொறுத்தளவில் எனக்கு சிங்கள மொழி கற்பிப்பது மிகவும் சுலபமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்தில் ஹட்டனில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு அங்கு அந்த சிங்கள மொழி எனது காதால் கேட்கக்கூடியதாக இருந்தது. எனது தாய் வந்து ஒரு ஆசிரியர், திரு பூமணி ஜோசப் பிரான்சிஸ், அவர் கான்வென்டில் ஒரு ஆசிரியராக இருந்தார். எனது தந்தை கொட்டக்கல்லையில் அவர் ஒரு அதிபராக இருந்தார். இதனால் எங்களுக்கு அந்த சிங்கள மொழியை கேட்கக்கூடிய வசதிகள் நிறைய இருந்தது.
1: அப்ப நீங்க எந்த கட்டணில எங்க இருந்தீங்க?
0: ஹெத்தன்ல நான் இருந்தது கொட்டக்கலை டெரிக்லேர் எஸ்டேட் என்று சொல்லி ஒரு எஸ்டேட் தான். அது வந்து பத்தின காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு மேலால போக வேண்டும். கொட்டக்கலைக்கும் செல்வாக்கலைக்கும் இடையில இருக்கு அந்த இடம்.
1: சரி, நான் வந்து எங்க மாமா இருந்த காலத்துல ஒரு முறை நாங்கள் விடுமுறைக்கு சென்ற பொழுது எங்களை அங்கே கொட்டக்கலைக்கு போய் அங்க ஒரு அவருடைய நண்பர் வீட்டுல, அவர் ஒரு ஆசிரியர் தான், அவர் தகப்பனும் ஆசிரியர் மகனும் ஆசிரியர், அவர்களுடைய பாடசாலை ஒன்று அரசாங்க பாடசாலை தான், அங்குதான் இரவு தங்கினோம். அந்த பாடசாலைக்கு நேர முன்னுக்கும் பெரிய டிஎஸ்ட் ஃபேக்டரி இருக்கிறது. அப்ப அத அங்க இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலமா அந்த டி ஃபேக்டரி கூட்டிட்டு போய் அந்த தேயிலை எப்படி உண்டு அதை வந்து எப்படி செய்கிறார்கள் என்கிற விவரெல்லாம் காட்டினார்கள். உங்களுக்கு அந்த இடம் தெரியுமா நினைக்கிற, அந்த பாடசாலை, தமிழ் பாடசாலை, பாடசாலைக்கு பக்கத்திலேயே அந்த டி ஃபேக்டரி இருக்கிறது.
0: அநேகமாக கொட்டகலையில் டீ ஃபேக்டரிகள் நிறைய இருக்கின்றன. பாடசாலையில் கிட்டவாகத்தான் அந்த இடங்களும் அமைந்திருக்கும். கூடுதலாக மலைநாடு தானே, அதனால் தேயிலை கொழந்து கொய்பவர்கள் தான் அங்கு கூடுதலாக வசித்து வருவார்கள். அவர்களது பிரதான தொழிலே தேயிலை கொழுந்து கொய்வது. அது பழைய காலத்தில், தற்பொழுது கல்வி கற்று இன்று நல்ல நல்ல நிலைகளில் நல்ல நல்ல தொழில்களில் அவர்கள் வளர்ச்சி அடைந்து வருவதை காண மிகவும் சந்தோஷமாக
1: இருக்கு. உண்மைதான், அந்த காலங்களில் வந்து நம்ம ஊருக்கு யாழ்ப்பாண பகுதிக்கெல்லாம் வந்து அங்கே வந்து சின்ன சின்ன பிள்ளைகளை நான் 10 வயது 12 வயது பிள்ளைகளை கொண்டு வச்சு கொடுமைப்படுத்தி வேலை வாங்குவார்கள். சமையல் வேலை, மாடு கட்டுறது, ஆடு கட்டுறது, தோட்ட வேலை என்று சின்ன பிள்ளைகளை கொண்டு வச்சு பருத்தி வேலை செய்வார்கள். இன்று அந்த சமுதாயம் ஆசிரியர்களாக, சட்டத்திறனைகளாக, ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக கூட இன்னைக்கு அவர்கள் முன்னறிவிக்கிறார்கள் என்று சொல்ல பொழுது, அது அன்றைக்கு செந்தில் தொண்டமான் பேசுகிற பொழுது சொல்லியிருந்தார், யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் வந்து நன்றி கடனோடு இருக்கிறோம், ஏனென்றால் எங்களை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் முக்கியமானவர்கள் என்ற ஒரு கருத்தை அன்றைக்கு சொல்லியிருந்தார். மிச்சியாக இருந்தது உண்மைதான். அது இன்றைக்கு அந்த சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 85-90% வந்து முன்னேறி இருக்கிறது, படிப்பிலேயே முன்னேறி கொண்டு வருகிறார்கள். ஒரு 10% தான் இன்றைக்கு தேயிலை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன.
0: ஆமாமே, அன்று எனது தாயார் கூறுவார், யாழ்ப்பாணம் ட்ரைனிங் காலேஜில் தாங்கள் கல்வி கற்று யாழ்ப்பாணம் ஆங்கில கான்வென்ட் இங்கிலீஷ் கான்வென்ட்லேயே தாங்கள் கல்வி கற்றதாகவும், அங்கு சென்று வெள்ளக்காரர் துறமாருக்கு கீழே தான் தாங்கள் அந்த காலத்தில் வேலை செய்ததாகவும், அப்பொழுது அந்த தோட்டத்தில் இருந்த மாணவர்களுக்கு தாங்கள் கல்வியை மட்டுமல்ல ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு ஒரு கடவுளாகவும் அவர்கள் அவர்களை
1: மதித்தார்கள் மதித்தார்கள் என்பது அது எனக்கு தெரியும். ஏனென்றால் எங்களுடைய மாமா கூட அவருக்கு முதல் அப்பாயின்மெண்ட் அங்கே தோட்டத்தில் தான் இருந்தது, தொங்கு தோட்டம் டிக்கோயா என்கின்ற இடத்திலே.

0: அந்த எனக்கு குடின்பை காட்டினார். அந்த பள்ளிக்கூடம் அப்படியான பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் தான் படிப்பிச்சேனுங்கிறதெல்லாம் கொண்டு போய் காட்டினார். அது ஒரு என்ன சொல்வது, பள்ளிக்கூடம்ன்றா பள்ளிக்கூடம் மாதிரி இல்லை பள்ளிக்கூடம். ஆனால் அதெல்லாம் வந்து துறைமார்கள் தான், அதை வெள்ளக்காரர் தான் அங்கே அதனுடைய நிர்வாகிகளாக தோட்டத்தினுடைய சொந்தக்காரராக இருந்தார்கள். அதுக்கு பிறகு காலப்போக்கில் தான் அவர்கள் தோட்டங்கள் தான் வித்து போட்டு போச்சு. நம்ம என்ன அப்படித்தானே?
1: ஆமாம், அந்த காலத்தில் தோட்டத்தை நிர்வாகம் செய்தது வெள்ளக்காரர் தான் நிர்வாகம் செய்தார்கள். அவர்களுக்கு கீழே அனைவருமே வேலை செய்வார்கள். அப்பொழுது அந்த காலத்துல வந்து அரிசி மா சீனி தேயில எல்லாமே எஸ்டேட்டில் உள்ள எல்லாருக்குமே ஃப்ரீயா தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரம் மக்களை அவர்கள் அன்பு செய்தார்கள். அவர்களை கொண்டுதான் அந்த தோட்டத்தில் தேயிலை பறிப்பதாக இருந்தால் அந்த அந்த அந்த எஸ்டேட் மக்களை கொண்டுதான் அந்த வேலை செய்ய வேண்டி இருந்தது. அதனால் எல்லாமே அங்கே ஃப்ரீயாக கொடுப்பார்கள். அதுவும் ஒரு எங்களுடைய வீட்டுக்கு தேவைகளுக்கு எல்லாமே ஆட்களை அந்த துறைமை தருவார்கள். ஏனென்றால் முன்பு ஆங்கிலம் கற்றவர்கள் மிக மிக குறைவு. இப்ப இப்பொழுது அங்கு வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் என்று மிகவும் படித்து பெருமையுடன் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் அவர்கள் இவர்கள் என்று நல்ல நல்ல கடைகள் வைத்திருக்கிறார்கள். மிக பெரிய பெரிய கடைகள், நகை கடைகள், பலசரக்கு கடைகள், புடவ கடைகள் என்று நல்ல கடைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மேலோங்கி இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் தான் காரணமாக இருந்ததென்றதை
0: பொதுவழியிலே அந்த கருத்தை கூறியிருந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு நாங்கள் ஏனென்றா ஒருவர் வந்து யாழ்ப்பாணத்தவரால் வந்து தோட்டக்காட்டு மக்களை கொஞ்சம் கேவலமாக பேசியிருந்தார். ஒரு அரசியல்வாதி, அதற்காக அவர் அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது சொல்லியிருந்தார், யாழ்ப்பாணத்து மக்கள் இன்றைக்கு அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு எங்களை நிலைமை கொண்டு வந்தார்கள், அதனால் நாங்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறோம்னு சொல்லி. இப்போ நீங்கள் தினமாக பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் தான் முன்னுக்கு நிற்கிறார்கள். அது மகிழ்ச்சி பார்க்குற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோட்டக்காட்டார்கிற ஒரு வசனம் அந்த காலத்தில் சொல்லுவார்கள், என்ன தோட்டக்காட்டார் வடக்கத்தையார் எங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவார்கள். அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். 8 வயது 10 வயது பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு குடும்பப்படுத்தி வேலை வாங்குவார்கள். என்ன 10 ரூபா 15 ரூபா தான் சம்பளம் கொடுப்பார்கள். அதை அந்த அந்த அதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு அந்த பிள்ளைகள்லாம் படித்து முன்னேறி நல்ல பதவியில் இருக்கிறார்கள், அமைச்சரவையில் கூட வந்து விட்டார்கள் என்று சொல்கிற பொழுது மகிழ்ச்சி தானே?
1: ஆமா, மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் கண்டியிலே வந்து உள்ளுகங்கு என்ற இடத்துல ஒரு ஆசிரியராக 9 வருடங்கள் கடமையாற்றினேன். கண்டுகட்டிய தமிழ் மகா வித்யாலயம் அன்று என்னிடம் படித்த மாணவர்கள் இன்று ஆசிரியர்களாக, என்னிடம் படித்தவர்கள் ஆசிரியர்களாக, அதிபராக, கோட்டத்திலே வெங்கத்திலே அந்த சர்வோதயம், வைத்தியசாலை போன்ற இடங்களில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். நான் செல்லும் பொழுது மிக மிக உற்சாகத்துடன் என்னை வரவேற்று தங்கள் பாடசாலைக்கு என்னை அழைத்து சென்று எமது ஆசிரியர் வந்திருக்கிறார் என்று சொல்லி மிகவும் போற்றுவார்கள். இப்பொழுதும் அவர்கள் எங்கள் காலில் விழுவார்கள். அவர்களுக்குள்ள பழக்கங்கள் எங்களிடம் மருவி போயுள்ளது. அவர்கள் இன்றும் எமது காலை தொட்டு கும்பிட்டு, டீச்சர் நீங்க வந்திருக்கிறீங்க, இவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி ஒரு தேயில பேக்கெட் எங்களை கையில தந்துதான் நாங்கள் யாழ்ப்பாணம் பிரிக்க எங்களை வழி
0: அனுப்பி. நான் கவனித்தேன் வந்து அது மலைநாட்டில் மட்டுமல்ல, பெரும்பாலும் சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே இந்த பழக்கம் இருக்கிறது. பெரியவருடைய காலிலே தொட்டு வணங்கி வாழ்த்து பெறுகிற சம்பிரதாயம் வந்து நான் பெரும்பான்மை இனத்தவர்கள் மத்தியில் கூட பார்த்துருக்கிறேன். அவர்கள் வந்து காலில் தொட்டு கும்பிட்டு வாழ்த்து பெறுவார்கள். அது மலையகத்திலும் இருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. நான் பல இடங்களிலே பார்த்துருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். பல இடங்களில் வந்து பெரும்பான்மை இனத்தினர்கள் கூட அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வார்கள். அது நம்ம இடத்துல வந்து இப்ப அது நம்ம இடத்துல அதை காண இல்லை. நாம் என்ன யாழ்ப்பாணத்துல அப்படி ஒரு வழக்கம் தாய் தந்தையா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பிள்ளைகள் மத்தியில் கூட அப்படியான ஒரு வழக்கத்தை காணவில்லை. ஆனால் இன்றும் பெரும்பான்மையினர் மத்தியிலும் மலையகத்திலும் அந்த பழக்க வழக்கம் தொடர்ந்து வருகிறது என்பது மகிழ்ச்சியானது. என்ன?
1: ஆமா, மேலென்றால் ஒருபடி அந்த வருடப்பிறப்பு அன்று சிங்களவர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் தாய் தந்தையரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டுத்தான் அவர்கள் கோவிலுக்கு செல்வார்கள். அதே போல இந்துக்களிலும் சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. தாயின் தாளில் விழுந்து பரீட்சைக்கு செல்லும் முன் ஆசீர்வாதம் வேண்டுவது. யாழ்ப்பாணத்துல நான் படிப்பிக்கிற நேரம் ஏஎல் எடுக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் ஓஎல் எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சில மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் காலில் விழுவார்கள், விழுந்து ஆசீர்வாதம் பெற்று செல்வதே இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் அந்த பழக்கம் இருக்கிறது. சில சில இடங்களில் நான் படிப்பித்த பாடசாலைகளில் அந்த பழக்கம் இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. யாழ்ப்பாணத்திலேயும் யாழ்ப்பாணத்தாரும் குறைந்தவர்கள் அல்ல. கூடுதலாக சைவக்கார பிள்ளைகள் எக்ஸாம் எடுக்கிறவர்கள் இந்த இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்து ஆசீர் பெற்று செல்வார்கள்.
0: இல்ல அது பரம்பரை பரம்பரையா ஒரு பழக்க வழக்கம் சரியா தொடங்குறதுன்னு சொன்னா அது பெரிய விஷயம் தானே.
1: என்ன
0: நாகரிகம், நாகரிகம் கூடிவிட்ட ஒரு காலத்துல வந்து பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியாகவே அவர்கள் பேணிக்கொண்டு வருகிறார்கள் சொன்னா அது மகிழ்ச்சி தானே. என்ன
1: நாகரிகம் வந்தாலும் பெற்றோர் ஆதி பெற்றோர் இருக்கிறார்கள் தான் வீடுகளில். அம்மா அம்மம்மா ஆச்சி பாட்டி பூட்டனன் இருப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள்.
0: இருக்கின்றது.
1: இது வந்து இந்த பரம்பரை பரம்பரையாக சில சில சில இடங்கள் வீடுகளில் இந்த நிகழ்வுகள் நடப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக மலைநாட்டில் இது கூடுதலாக காணப்படுகிறது. இன்று எங்களிடம் படித்த மாணவர்கள் பெரிய பதவியில் இருந்தால் கூட ரோட்டில கண்டா கூட டக்குனு விழுந்து கும்பிடுற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம்.
0: நல்லது, மகிழ்ச்சி. வந்து அருமையான விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். பழைய ஞாபகங்கள் அதை கிளர்கிற மாதிரி வர விடயங்களை பேசினோம். அதை விட அண்மையிலே நடக்கிற சம்பவங்கள் கூட இந்த காலில் விழுகிற சம்பிரதாயம் என்பது அது பெரிய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பழக்கத்தை கொடுத்து தாயதங்கம் தந்தையரை கனம் பண்ண வேண்டும், பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும் என்பது நான் அதிகமாக பார்த்தது பெரும்பான்மையினத்தோடு தான். தமிழர்களிடம் பார்த்தது ரொம்ப குறைவு. பெரும்பான்மை மக்கள் மத்தியிலும் நான் அதிகத்தில் நான் அதை பார்த்துக்கிறேன், நான் என்பது கூடுதல் தகவல். நன்றி. அப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன வளர்ந்துக்கிறீங்க?
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியால் இந்த நான் ஒரு கத்தோலிக்கர். இன்று இப்பொழுது மாதாவினுடைய மாதம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் மாதாவுக்குரிய ஒரு பாடல் ஒன்றை நான் பாடுகிறேன்.
0: மாதா வாடன் சொன்னீங்க, கனடாவிலிருந்து நிறைய அம்மாக்கள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் கத்தோலிக்க பாடலும் பாடுவார்கள். என்ன இந்துக்கள் கத்தோலிக்க பாடல் கிறிஸ்தவ பாடல் தான் பாடுவார்கள். அந்த வகையிலே மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட நீங்க அன்றைக்கு முதல் தடவையாக இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நேரம் கிடைக்கிற பொழுது இதே நேரத்திலே இணைந்து கொண்டு சிறப்பாக பல தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு மாதா பாடல் எடுத்து வாருங்கள், கேட்போம்.

0: நன்றி
1: நன்றி. இது நான் பழைய பழைய பழைய பாடல் அப்படியா?
0: இல்ல, இது தேவ மாதாட அந்த நவநாள் பாடல். இந்த தேவ மாதாண்ட வணக்க மாதத்துல பாடுற பாடல். அதேமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த செபன் சொல்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
1: நான் பாடல கேக்குறேன். இனிமையா கேக்குறேன் இந்த பாடல்.
0: நீங்க பாட்டு கேக்குறீங்க என்னண்டா? இது நவநாள் 31 நாளும் இந்த பாட்டு பாடி தேவ மாதாட செபங்கள் எல்லாம் சொல்லி நாங்க எங்களுக்கு கணவன் மாதாக்கு நாங்க வேண்டதன் மூலம் மாதா எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையில் எல்லாத்தையும் மாதா எங்களுக்கு செய்வா. நாங்க இந்த 31 நாளும் பாட்டு பாடி அதுக்குரிய சிவங்கள் சொல்லி மாதா செய்த புதுமைகள் எல்லாம் வாசிச்சு இதுக்கு இந்த புத்தகம் இருக்கு. யாழ்ப்பாணத்துல இந்த புத்தகம் இருக்குது. நாங்க அனைவரும் எல்லா கோயில்கள்லயும் இந்த மாதம் மாதாக்குரிய மாதம் என்று சொல்லி 3 மணிக்கு 5 மணிக்கு என்று சொல்லி இந்த சபத்தை சொல்றது. ஒரு மணித்தியாலம் நாங்க இந்த சபத்தோட ஈடுபடுவோம். ஒரு மணித்தியாலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம். அந்த வரி இருக்கு. ஒவ்வொரு வீட்டாருக்கு எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்கும். அந்த மாதாவை கொண்டு வச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு வீடா போவோம். அப்ப ஒரு ஒரு ஒரு பங்குல எத்தனை அன்பியங்கள் இருக்கோ அத்தனை வீட்டுக்கும் நாங்க போவோம். அப்ப அந்த மாதா சுருவத்தை வந்து இப்ப அன்பியம் கூட இருந்தா 2-3 சுருவங்களை நாங்க அனுப்பி அந்த மாதா பக்தியில இருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கும் போய் மாதாவை வழிபட்டு வருவேன். அந்த நேரம் ஃபாதர் அந்த வீட்டுக்கு வருவேன். வந்து ஒரு சின்ன பிரசங்கம் சொல்லி அந்த வீட்டையும் தரிசித்து விட்டு செல்வார். அது வந்து எங்களோட கத்தோலிக்க சமயத்துல மிகவும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து அஞ்சனந்தாழ்வு பங்குக்கு தான் போறேன். நான் அப்ப அஞ்சனந்தாழ்வு பங்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறது. நானும் இதுல பங்கு பெற்றிருந்தான். அப்ப எனக்கு இந்த மாதம் பத்தி மிகவும் ஒரு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் குடும்பமாக சேர்ந்து துபிக்கிற ஒரு பக்குவத்தையும் மற்ற அயல் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லார்த்த வீடுகளுக்கும் நாங்கள் போறது. நீங்க அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லார்த்த வீடுகளுக்கும் அவர் பெரிது இவர் பெரிது என்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போய் அந்த பக்தி ஒரு மணித்தியாலம் சோமாலை சொல்லுவோம். பிறகு தேரணிக்கம் சொல்லி பிறகு மங்காட்டு சொல்லி அதன் பின்பு நாங்கள் மாதாவோட மன்றாட்டு எல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு பைபிள் வாசிச்சு இன்றைய நற்செய்தி வாசிச்சு அதுக்கு பிறகு பைபிள்ல மரியாளின் பாடல் பாடி அதன் பின்பு பிறகு சங்கீதம் வாசிச்சு அதுக்கு பிறகு திருப்பி சிவம் அதுக்கு பிறகு இருக்கிற சிவங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு கடைசியாக புனித பெனடிக்ட் தேவ மாதாவை நோக்கி நெசபத்தையும் சொல்லி கடைசியா இந்த பாட்டை பாடி நாங்க முடிக்கிறது எங்களோட வழமை. இது இந்த அன்னிமாதி கோயில்ல உங்களுக்கு தெரியும் கஸ்தூரியா ரோட்லதான் இருக்குது கொலை விளக்கி மாதான்னு சொல்றது. அந்த கோயில்ல நானும் இருக்கிறேன். அந்த கோயிலால நாங்க இந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று அந்த அந்த ஊர்ல உள்ள மக்கள் தனிய கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு மட்டும் மாதாவை கொண்டு போற இல்ல, இந்துக்கள் வீட்டையும் கொண்டு போய் அந்த மாதாவை வச்சு ஒரு நாள் முழுக்க மாதா அந்த வீட்டுல
1: இருப்பான்.
0: அப்ப மாலை போட்டு அவ வரவேற்று ஆளாத்தி அவ வரவேற்று இப்படியான நிகழ்வு நடக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்குது. நான் அஞ்சனந்தாழ்வு கஸ்தூரியா ரோட்ல இருக்கிற அந்த பங்குல இருக்கிறேன் நான். அப்ப எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் என்ன இதுல இணைத்து கொண்டதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி. நேரம் கிடைக்கிற பொழுது தினமும் இந்த நிகழ்ச்சி இதே நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் கிடைக்கிற நேரங்களில் இணைந்து நீங்கள் சமயம் சம்பந்தமான நிகழ்ச்சி என்னுடைய வேண்டான்னு நீங்கள் இதில் பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரம் தான் நீங்கள் உங்களோட நேரம் 3 மணியிலிருந்து 2 மணி நேரம் நிகழ்வு. இந்த நிகழ்வு நேரம் கிடைக்கிற பொழுது வந்து இணைந்து பாடல்களை தந்து சிவன் சொல்லி இதெல்லாம் செய்து கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வள்ளிக்கிழமை தானே, சிறப்பாக இருந்தது உங்களது பாடல். வாழ்த்துக்கள், நன்றிகள். அன்புக்குரிய ரூபி ஜோய் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திரமன் கழித்தால் நாளை சந்திப்போம்.
0: நன்றி. நான் யாழ்ப்பாணம் கந்தன்மடம் ரூபி ஜோய். பிரான்ஸ் நாட்டில் இருந்து இப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த விசு செல்வராசா அவர்களுக்கும் எமது பூமணி அம்மா அறக்கட்டளை சார்பாக மிகுந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அருமையான ஒரு பாடல் உண்டை பாடின நான் கேட்கவையில் இந்த பாடல். இப்பொழுது அந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: ரெம்பேட்டர் ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை தான் அவர் பாடியிருந்தார், மிக சிறப்பாக இருந்தது. நான் நினைத்தேன் அந்த பாடலை கேட்டேன். ஒரு அருமையான ஒரு இனிய பாடல், தேவ மாதாவின் மாதம் இது அல்லவோ என்கின்ற அற்புதமான ஒரு பாடல். இணைந்து சிறப்பித்த அன்புக்குரிய சகோதரி ரூபி ஜோய் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனிமையாக பாடல் பாருங்கள், வாழ்த்துக்கள். உள்ளங்க வந்த ராகங்கள், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. இப்பொழுது கலைய நேரம் 1:08 வைக்கராட்சியத்தில், 12:08 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை, 7:08 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:38. இணைப்பில் இருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம்.
1: பாம்பளியால போயிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறது இன்னைக்கு உங்களோட ஊர்ல காலன்ல?
1: இன்னைக்கு பரவாயில்ல, நல்ல வெயில். வெயில் தான் இன்றைக்கு. இன்றைக்கு என்ன, இனி கொஞ்ச நாள் இனி இப்படியே வெயில் தொடரும்.
0: தொடர்ச்சியா இண்டையில நேற்று வந்து அது இந்த வாரமெல்லாம் உங்களுக்கு ஒரே குளிரோட மழை தும்பி துவச்சு கொண்டிருந்தது, உங்களுக்கு ஒன்றேதான் கொஞ்சம் வலிச்சிருக்குது.
1: முந்தின நாள் டீட்டர் ஓட்டுட்டு இருந்தது, நேற்றும் குளிர் தான், இன்றைக்கு நல்ல வெயில் அடிக்குது. இப்பவே ஒரு 20 மேல நிக்குது, 25 அப்படி.
0: ஓ,
1: ஒரு 28-30 வரும் போல இருக்குது கிளைமேட்.
0: அப்ப உங்களோட நகரத்துல என்ன விசேஷங்கள்?
1: எங்கட நகரம் வந்து சொன்னா, பிரான்ஸ்ல ஒரு அழகான நகரமா. மற்றது இங்க பக்கத்துல ஒரு சித்தாடல் என்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்கு, பழைய காலத்து கோட்டை உண்டு. அதுக்கு இங்க வெளிநாடுகள்ல இருந்து நிறைய டூரிஸ்டர்கள் வரும். சின்ன பஸ் மாரி, சின்ன அந்த டிராக்டர் மாரி பஸ்ல ஆக்களை ஏத்தி கொண்டு காட்டுவாங்க. மற்றது பரிஸ் மாதிரி தான், சுத்தி வர நதி ஓடுது, சுத்தி ஆறு, சின்ன டூரிஸ்ட் கப்பல்கள் எல்லாம் வந்து நிறைய நிற்கும்.
0: அப்ப நதிகள்னா என்ன, செயின் நதியினுடைய தொடர் அங்க வருது, இல்லாட்டா அதுக்கு அங்கே உள்ள கிளை நதியா இது?
1: இது அந்த காலத்துல அந்த நதி ஓடிக்கொண்டு, அந்த செய்த நதி தொடர்ச்சியா ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குது. இவங்க அத வெட்டி இந்த சிட்டியை சுத்தி வாய்க்கால் மாதிரி வெட்டி அந்த தண்ணி ஓட செய்திருக்கிறாங்க.
0: செயற்கையா செய்யப்பட்டது?
1: இது செயற்கையா செய்யப்பட்டது. ஆனா ஒரு நதி ஒன்று இங்க இருந்து பரிசு மட்டும் போகல.
0: சரி சரி. அப்ப அந்த இது செயினோட சேர்க்கப்பட்ட நதி தான் அப்ப?
1: சேர்க்கப்பட்ட நதி தான்.
0: போக்குவரத்துக்கெல்லாம், போக்குவரத்துக்காக
1: இங்க இருந்து டோல் டோல் அதுகளுக்கு எல்லாம் வந்து இந்த பாதைகளால போறவு.
0: சரி சரியா.
1: அப்ப கேட்டிடத்துல சொன்னாங்களோ அது பரிசு மட்டும்
0: போகலாமன்ட்டு. அந்த காலங்களில் இந்த போக்குவரத்து பொருட்களை ஏற்றி இறக்குறது போறதுக்கு அப்படி எல்லாம் வந்து பாவித்திருப்பாங்களே என்ன?
1: அந்த காலத்துல அரசு காலத்துல ஒரு அரசரும் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டெவலப் பண்ணிக்கல தங்களோட வசதிகளுக்கு. அப்ப இந்த இங்க ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டினாங்க, சித்தாடல் என்று சொல்லி. அது அப்ப அதுக்கு நிறைய சாமான கொண்டு வர போறதுக்கு அதுக்கு அப்ப இதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி வட்டி அத கால்வாய் ஆக்கி என்றா சாமான ஏத்தறக்க கொண்டு வர பறிக்கிறதுக்கு சுவமன்ட்டு.
0: அப்ப வந்து இந்த அந்த கோட்டைண்டா, கோட்டை சுற்றி அகழியும் இருக்குமல்லவா?
1: அகழி மாதிரி இந்த ரவுண்ட் இருக்குது. ஆனா கோட்டையை சுத்தி அந்த கோட்டை பக்கத்தால எல்லாம் இந்த தண்ணி இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. அது சிலோட்லதான் அகழி என்று இதுக்கு புறம்பா கட்டி இருக்கு. இங்க இது ஒரு மலையின் உச்சில ஒன்றே கட்டி இருக்குது.
0: சரி சரி சரியா.
1: அப்ப இது சுத்தி வர ஆறுதான் ஓடிக்கொண்டிருக்குது.
0: அப்ப அக்கம் பக்கத்துல கடல் கிடையாது உங்களோட நகரத்துக்கு பக்கத்துல?
1: தாண்டும்
0: பரிசுக்கு வரதுக்கு எவ்வளவு தூரம் அங்க இருந்து?
1: இங்க இருந்து பரிசுக்கு வரண்டா 450 கிலோமீட்டர்.
0: ஓ தூரம் தான்.
1: இருபத்தஞ்சாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள், அங்க போய் வேலை செய்துட்டு திருப்பி
0: வரல. வேலை போட்டு வரக்கூடிய 100 கிலோமீட்டர் பக்கத்துல தானே. அப்ப என்ன இன்னைக்கு விசேஷங்கள், உலக நடப்பு எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்குது?
1: உலக நடப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு பெட்ரோல் விலை கொஞ்சம் கூடிட்டது. ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு அங்க பிளான் போட்டா இங்க பெட்ரோல் வெளியேறும்.
0: வார முருங்க, அப்படியே அப்படியே இல்லைங்க, என் அம்மா வந்துக்கா வழி போட்டு வாரனா.
1: சரி,
0: இணைப்பில் இருக்கிற செல்வராணி அம்மா வணக்கம். எப்படி அம்மா இருக்கிறீங்க?
2: இருக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: எத்தனை மணிக்கு வரப்போறீங்க? கொஞ்சம் பிஞ்சித்தான் போவேன். கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு போய் 3 மணிக்கு வருவான்.
0: 10 மணிக்கு போய் 7 மணிக்கு வருவீங்க. அப்ப நல்லா பொழுது போகும் உங்களுக்கு, அப்படித்தானே உங்களுக்கு?
2: கொஞ்சம் அவசரப்பட்டு தான் விழிக்கிட வேணும், ஆனால் போற சந்தோஷம்.
0: உங்களோட நிறைய பேர் வருவாங்களாம்மா உங்களோடு? உங்களோடு நிறைய பேர் வருவார்களோ?
2: அது எங்களுக்கு கிடைக்க, நான் ஒரு ஒரே முறையில போகக்கூடிய இடத்துக்கு தான் போறேன்.
0: போய் வருவீங்களா? சரி சரியா. வாரம் முழுக்க போவீங்களாமா, இல்லாட்டில் இடத்துல அதுக்கான ஒரு இடைவெளி இருக்கிறதா?
2: எல்லா நாளும் போகலாம், எப்பவும் போகலாம்.
0: சரி சரி சரியா, அது நல்லதானேம்மா. பொழுது போய்விடும்.
2: வேணும் போகலாம்.
0: இல்ல, வீட்டுல இருந்து நாம வந்து தனியா இருக்கிறதும் பாக்க, அப்படியே இருந்து நம்ம வாடகைக்கிறதும் பாக்க, இப்படியே வெளியே போய் 4 பேரோட பேசி வந்து வருகிற பொழுது மனமும் திருப்தியா இருக்கும், உற்சாகமா இருக்கும், உடம்புக்கும் நல்லதானேம்மா. நல்ல விஷயம்மா, உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்க. உமரை முறையை சொல்லுகிற பொழுது இந்த குளிர் அடிக்கிற போதெல்லாம் சொல்லுவீங்க, வெளியே போறோம் போறோம்னு சொல்லி. நாங்க குளிர் ரெண்டா எழுந்து போத்தண்டு படுத்திருக்காவல் வெளியே போய் வாரது வந்து மகிழ்ச்சியான விடயம் தானே அம்மா?
2: என்ன,
0: நாளை மறுதினம் ஐயா ஐயா அம்மா நாளை மறுதினம் நடராஜா ஐயாவுடைய நினைவு தினம் பெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை.
2: என்னம்மா?
0: செவ்வாய்க்கிழமை. ஆமா, செவ்வாய்க்கிழமை வருகிறது. அதுக்கான ஏற்பாடு நான் செய்திருக்கிறேன்மா. நன்றி, நல்லது. அப்ப இன்றைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்கள்?
2: தம்பி நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே.
0: ஓ, அருமையான ஒரு பழைய பாடந்தா இல்லாம. என்னம்மா நாடகம் எல்லாம்
2: கண்டேன்? ஆமா, எல்லாம் பழைய பாடல்கள்
0: தான். தலுதம்மா, அங்கே உங்களது இனிய குரலில் தேவாரத்தை எடுத்து வாருங்கள், கேட்போம்.
2: நல்லது. முதற்கண்ணும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இப்பொழுதும் சுகமாக மகிழ்வாக குடும்ப சமேதராக நீண்ட நெடுங்காலம் பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் வீட்டு பிள்ளைகளும் கண்டு உங்கள் வாழ்விலே உயர்வு காண வேண்டும், உங்கள் கடமைகளை இனிதே நிறைவேற்ற வேண்டும் என்று இறையிடத்திலே அன்பாக கேட்டுக்கொண்டு, மற்றும் எங்களுடைய சகவானொலிகளுக்கும் எங்களுடைய சகவானொலிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவர்களும் எல்லாம் நல்லபடி நடத்தி வருகின்றார்கள். எங்களுடைய கணபதி ரவீந்திரன் அவர்கள் எல்லோருக்கும் நன்மை வாழ்த்து தெரிவித்து நாங்கள் இறையருள பாடுவோம். தம்பி
0: பாடுங்கம்மா, பாடுங்கள்.
2: திருச்சிற்றம்பலம்

பிணையன்பிணையை பொறுப்பானே, பிணையன்பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. பிணையன்பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. இன்னதன்மையன் என்றறியுண்ணானையளே வந்த வீரானே, அன்னம் வைகும் வயற்பலனதனே, அன்னம்பைகும் மயற்பலனதனி, ஆரூரானை மறக்கலும் மாமே, ஆரூரானை மறக்கலும் மாமே. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனே, பேயேனதுள்ள பிழை

इसके जाए वो तुम भी ताया नहीं सके जाए को तुम भी நைவிப்பான் இத்தெருவியே ஐயானே உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொயுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரையில் ஓக்கிய சுந்தரனே. ஆரார் வந்தார் அமரர் உயாத்தில் அணியுடையாதிரை நாராயணனொடு நான் முகனங்கி இரவியுமிந்திரனும்.

0: நிறைந்தோ பாரார் சொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு ஓர்தமே. நன்மை விரு அருள் நறியே வந்தணைந்து மன்னதிருத்துண்டனால் வணங்கி நன்மை பெருக அருள் நறியே வந்தணைந்து நல்லூரின் மன்னதிருத்துண்டனார் வணங்கி மகிழ்ந்து பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசையே பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். ஹலோ தம்பி.
1: கேக்குறேம்மா, தரப்பா இருக்கம்மா.
0: நல்லது. சரதி உலகத்தில் சராசரங்களை என்ற தாயாகினால் எனக்கு தாயல்லவோ யானுன் மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நெந்தன் முலையோ சுரந்து உருகு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு வந்து கொண்டு இளநிலாம் ஒருவனின் புற்று அருகில் யான் குலவி விளையாடல் கொண்டு அருள்மலை பொழிந்து அங்கை கொட்டி மா என்று அழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளியன் என்று எனக் கூறினால் இனமுண்டோ. குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளியன் என்று எனக் கூறினால் இனமுண்டோ. அலகடலிலே தோன்று மாறாத அமுதமே ஆதி கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாந்த சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாந்த சுகபாணி அருள்வாமி அபிராமியே. தமரும் அமரும் அனையும் அயலாக கருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய அறியாதே. கருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய அறியாதே. கமல விமல மரகதமணி கனக மருவும் இருபாதம் கருத அருளியனது தனிமைகளிய அறிவு தர வேணும். கருத அருளியனது தனிமைகளிய அறிவு தர வேணும். உமர சமர முருக பரம புலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா. கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா. அமரருடரும் அபுணருடனும் அழிய அமர் செய்தருள்வோனே. அறமும் நிறமும் அகிலும் அகிலும் அழகுமுடைய பெருமாளே. அறமும் நிறமும் அகிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே. அறமும் நிறமும் அகிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே பெருமாளே. வான்முகில் வலாது வேக மல்வளம் சுருக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அரங்கள் ஓங்க நத்தமம் வேண்டி மல்க மேன்மகுள் செய்வ நீதி விலங்குகள் உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதேரமகாதீவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டமிற்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. மிக்க நன்றி தம்பி.
1: நன்றி அம்மா, உங்களுக்கு தான் நன்றி. மிகச் சிறப்பாக அருமையாக இன்றைக்கு எந்த தடங்களும் இல்லாம மிக அருமையாக இன்றைக்கு உங்களது தேவாரம் அளித்தது. வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி நம்பி, நன்றி. என்று நீங்களும் வாழ வேண்டும், அப்பொழுதுதான் இந்த சேவை தொடரும். எல்லோரும் இன்புற்றிருக்க இறையருள் பாதிப்பாராக என்று இறைவனை அன்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் தம்பி.
1: நாளை சந்திப்போம்மா. உங்களை அருமையான பாடலை கேட்டுக்கிறீங்க, பழைய பாடல் எம்ஜிஆருடைய பாடல், அந்த பாடலையும் கேட்போம். நன்றி, வணக்கம் அம்மா.
0: நன்றி, நன்றி, வணக்கம் தம்பி, நன்றி.

0: നിലമിട കൊണ്ടുവന്നത് ഉള്ളങ്ങളെന്ന രാഗങ്ങൾ. കളിയനേരം 1:29 നിമിടം, വാക്യരാജ്യത്തിൽ 12:29 നിമിടം, കാടാകളക് പ്രാന്തത്തിൽ കാലുകൾ 7:29 നിമിടം, തമലകം മറ്റം തായകത്തിൽ ഇപ്പോൾ ഇത് 4:59 നിമിടമാകുന്നത്. டானியலவர்களோடு உலக நடப்பை பேசிக் கொண்டிருந்தோம். அம்மா வந்தார், அம்மா வந்தாருன்னா திரும்ப அவர் இணைப்படுப்பது ரொம்ப கஷ்டம், அதனால அம்மா இணைத்துக் கொண்டோம். சொல்லுங்க, உலக நடப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், சொல்லுங்க என்ன நடந்துருக்கு?
1: உலகத்துல பலதும் பத்து நடந்து கொண்டிருக்குது. இலங்கையிலையும் விலையேற்றம் கூடிக்கொண்டிருக்கின்ற, பெட்ரோலின் விலையும் ஏறிட்டான்.
0: இலங்கையில மாறிவிட்டது.
1: நாங்கள் நிக்கேக்குள்ள 292 ரூபாய்க்கு இப்ப 3 மாசம் இதுல அடிச்ச பெட்ரோலின் விலை இப்ப 450 ரூபாய் தொட்டுட்டுதான். முள்ளத்தி விலை ஒரு பையன், 27 வயது பையன், இரவு சாப்பிட்டு படுக்க போறது காலமேல எலும்பு இல்லை, மரணம் ஆயிட்டார். அப்ப டாக்டர்கிட்ட இதன்படி அவர் இரவு ஆட்டிறைச்சி சாப்பிட்டு படுத்தவராம். அது சில நேரம் சாப்பிட்டு ஒண்ணு படுத்தபடியா புறக்கேறி மரணித்திருக்கலாம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவிலேயும் விலையேற்றம் போகொண்டு ஏறிக்கொண்டிருக்காம்.
0: இப்ப இந்த ஹோர்மோஸ் பிரச்சனையும் ஈரான் பிரச்சனை தீராத வரைக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து அப்படியே ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்க போவேன்.
1: அதுவும் ஏசியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் தானே இது படும் மோசமாக ஏறிக்கொண்டிருக்குது.
0: அதை விட என்னதுன்னா, இப்ப இந்த இந்த விலையேற்றமும் பொருளாதார இழப்பும் வந்து இந்த போராளின்றது உலகம் முழுக்க உள்ளாக்களுக்கு இறக்கும் தெரியும் தானே?
1: எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் விலைகள் வந்து சாதாரண மக்களை தானே முதல்ல பாதிக்கும்.
0: ஆமா, இல்ல இப்ப இலங்கை அரசியலை பொறுத்தவரையில வந்து இலங்கையில் உள்ள எதிர்கட்சிகள் வந்து பொருளாதாரம் விழுந்துட்டுது அப்படி அங்க போகுது இங்க போகுது, இலங்கை வந்து அதெல்லாம் வாதாளத்துக்கு போதும்னு சொல்லாம் சில எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் கத்திக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து பொதுவாகவே உலக நாடுகள் முழுக்கவே பொதுவாக இந்த போர்னால பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த போர்னாலதான் இந்த பொருளாதார வீழ்ச்சின்றது வந்து அனைவருக்கும் குழந்தை பிள்ளைக்கும் தெரியுமே இல்லவா?
1: எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் எதிர்கட்சியின் வேலையா தானே, இல்லாத என்ன மிகப்படுத்தி கூறுறது,
0: ஊதி பெருமிச்சு வர்றது,
1: மற்றது ஆளுங்கட்சியும் கொஞ்சம் அலட்சியமா தான் இருக்குது.
0: நேற்று சொன்னார்கள் வந்து 1 டிரில்லியன் ரூபாய் வந்து வருமானமா வந்துக்கிறது தான் உள்நாட்டு திறவரி அந்த திணக்களத்துல வந்து 1 டிரில்லியன் ரூபாய் இவ்வளவு பெரிய ஒரு பெருந்தொகை என்ன, அது இலங்கையில முதல் தடவையாக வருமானமா வந்திருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பண வைக்கம் என்பது வந்து இந்தியாவிலேயும் நாங்கள் நிக்கல இந்தியாவில் நிக்கல 90 ரூபாய் 95 ரூபாய் போன இந்திய ரூபா ஒரு யூரோவுக்கு இன்றைக்கு 1:15 நிக்குது இன்றைக்கு என்ன சர்வதேச சந்தை முடிவு பண்றது, இலங்கை முடிவு பண்றது இல்ல, இந்தியா முடிவு பண்றது இல்ல தானே, சர்வதேசம் தானே, உலக வங்கி தானே அதை வந்து முடிவு செய்யறது, அதனுடைய ஏற்றிறக்கத்தை
1: உலக வங்கி முடிவு செய்தாலும் இலங்கையின் வந்து ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் வந்து தடப்பட்டு நிக்குதா, அதால ஏற்றுமதி மற்றது இறக்குமதிக்கு இறக்குமோனா இல்ல டாலர்ல பே பண்ணோனோ அப்ப கையிருப்பு குறைஞ்சு போயிருமா? அப்ப எல்லாத்தையும் கையிருப்பு டாலர்கிட்ட கையிருப்பு குறைய குறைய காசு இந்த பெருமதி கூடிக்கொண்டு போகுமா?
0: கூடிக்கொண்டு போகுமா? அங்க இருப்பு இருக்கிற
1: அதுதான் ஒரு பிரச்சனை உண்டு.
0: இப்ப இந்த சண்டை வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த டீசல் பெட்ரோல் எல்லாம் வந்து விலை குறைஞ்சு பழைய நிலைமைக்கு வருமாக இருந்தால் இந்த நாடுகள் இலங்கை இந்தியா போன்ற ஆசிய நாடுகள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
1: அது 1 வருஷம் செல்லுமா
0: திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு?
1: இன்றைக்கு பிரச்சனை 1 வருஷம் செல்லுமா? ஆனா பிரச்சனை எப்ப முடியும் தெரியாது
0: தெரியாது. இப்ப நாங்க இப்ப இலங்கையில வந்து ஒரு ஹீரோ 200 ரூபாய்க்கு வாங்க மாத்தினம், இன்றைக்கு ஒரு ஹீரோ 400 ரூபாய்க்கு இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் இருக்குது நமக்கு, நம்ம பொறுத்தவரையில இதுல என்ன வித்தியாசம் இருக்கு?
1: நம்ம பொருளமண்டல வெளிநாட்டில இருந்து போறாங்களுக்கு 200 ரூபாய்க்கு மாத்தைக்கையும் ஒரே மாதிரி தான் அவைய செலவு இருக்கும். இப்ப 400 ரூபாய்க்கு மாத்தைக்கையும் செலவு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தான், ஏனைய உள்ளூர்காரர்கிட்ட சம்பளம் கூடியிருந்தாலும் அந்த பெரிய அளவுல கூட
0: இல்லை,
1: அவையில தான் கூடுதலா பாவிக்கும். இப்ப நாங்கள் வந்து 200 ரூபாய் விக்கல ஒரு கிலோ மீனை போய் அங்க 500 ரூபாய்க்கு வண்டி இருப்போம். இப்ப 400 ரூபாய்க்கு விக்க அதே சாமான போய் 1000 ரூபாய்க்கு வாங்குறோம்.
0: நமக்கு அந்த தாக்கம் தெரியாது பெரிய அளவில் என்ன.
1: நமக்கு அதே மாதிரி தான், 1000 ஹீரோ கொண்டு போனா சிலவழிச்சிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். முந்தைய பஸ்களுக்கு எல்லாம் 1200-1500 ரூபா வித்தது, 200 ரூபா இருக்கு டிக்கெட். இப்ப 3500 ரூபா
0: பழையபடி வந்து விட்டது
1: எல்லாம். காசு இங்க 2 மடங்காக அங்கேயும் விலையாலும் 2 மடங்கு ஆயிட்டு
0: ஓட்டவேருக்கு. அதுல எந்த லாபமே இல்ல என்ன. இப்ப காசு மதிப்பு அதிகமா போதாண்டு நாங்க அவசரப்படுறதுலயோ அல்லது அதை பார்த்து கொண்டிருக்கிறதுலயோ வேறு பாக்குறதுல வந்து எந்த விதமான லாபமும் கிடையாது என்ன.
1: இங்க இருந்து போறாக்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்ல. மற்றது காசு இப்ப காசுகளை கூட பேங்க்ல டிபாசிட் பண்றாக்களுக்கு தான் கொஞ்சம் நட்டம் வந்து கொண்டிருக்கும். என்னண்டைக்குள்ள இப்ப 1000-200 ரூபாய்க்குள்ள நியமன காசு அங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணி இருப்பினையா இருந்தா இப்ப 400 ரூபாய்க்கு விக்கல அந்த காசு
0: மதிப்புறக்கம் வந்துவிடும். அந்த மதிப்புறக்கம் வந்துவிடும்,
1: மதிப்புறக்கம் வந்துடும்.
0: இப்ப வந்து வங்கியில இருப்பு வச்சுக்கிறாக்களுக்கு முந்தி வந்து 100 யூரோ வந்து 30,000 ரூபாய் இருந்த காசு இன்றைக்கு 40,000 ரூபாய் வந்திருக்கல அந்த காசினுடைய பெறுமதி இழப்புகள் வந்து இழப்பாக இருக்கும்.
1: ஆட்டோமேட்டிக்காவே அந்த இழப்பு தானாவே வந்து வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கு.
0: ஏன்டா இப்ப இலங்கையை பொறுத்தவரையில அடுத்த வருகிற மாதங்கள் எல்லாம் வந்து இனி வற்றாப்பளைய கண்ணகம்மையான ஆலயம், அதுக்கு லட்சக்கணக்கானவர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து போவார்கள். அதே போல் நல்லூருக்கு அதுக்கும் மிக விரைவில் வரப்படுறது அல்லவா நல்லூரும். அப்ப இனி எல்லாம் அந்த அடுத்தடுத்த தொடர்ச்சியான காலங்கள்லாம் வந்து பண்டிகை காலங்கள், இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பக்கத்தால வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்ன.
1: அது இப்ப இலங்கை டூரிஸ்ட்கள் வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் நிறைய அங்க சில உணவு போடுறது. இலங்கை டூரிஸ்டா கூடுதலா யாழ்ப்பாணத்தை ஆண்டின டூரிஸ்டா தான் இருக்கும். இப்ப வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்து இந்த சண்டை நடக்கிறதால 30% ஆக்கள் குறைஞ்சிட்டு தான் அங்க.
0: அப்ப அந்த 30% வருமான இழப்பு இலங்கை அரசுக்கு பெரிய பாதிப்பு தானே.
1: நைட்டருக்கு அது $1 பில்லியன் அளவுக்கு இந்த இந்த வருஷத்துல வந்து
0: இழப்பாகுதான். இரண்டா வந்து இந்த விமான பயணங்களுக்கு பயப்படுகிறார்கள், அதை விட விமான பயணங்களும் சில அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் முந்தி 500 ரூபா இப்ப 1000 ரூபா அளவுக்கு போய் கொண்டு இருக்குது.
1: விலையும் கூடி இருக்குது. மற்ற விமான ஓட்டங்களும் இந்த பெட்ரோல் தட்டுப்பட்டால விமான ஓட்டமும் குறைஞ்சிருக்குது.
0: அப்ப அதை விட இனி பயப்படுவார்கள் அவருடைய அவர் ஒரு இந்த வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்து நம்முடைய ஆக்களை விடுங்க, நம்முடைய ஆக்கள் வந்து திட்டம் இல்லாமல் எல்லாமே செலவழிக்கக்கூடிய ஆக்கள். ஆனா வெள்ளக்காரரை பொறுத்தவரையில் திட்டம் தானே வச்சு கொள்வார்கள். இந்த விடுமுறை கண்டா 2000 ரூபா 2000 ரூபா அந்த விடுமுறைக்கு வச்சு கொள்வார்கள். அப்ப 2000 டிக்கெட் எடுக்கணும் போகணும் வரணும் சொல்லி வச்சு கொள்வார்கள். அப்ப அப்படியானவர்களுக்கு அது பெரும் தாக்கம் தானே என்ன.
1: பெருந்தாக்கம் தான். டூரிஸ்ட் ஹோட்டல்கள் அதுகள் எல்லாம் கூடுதலா வெள்ளக்காரர் தான் இப்ப தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பங்கிரையாக்கள் போய் ஒரு நாளைக்கு அங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்க இல்லாது 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம், 3 லட்சம் மட்டும் ரூம் இருக்குது. அது வந்து கூடுதலா வெள்ளக்காரருக்கு தான், அது பணக்காரருக்கு தான் ஏத்த மாதிரி
0: இருக்கு. ஆமாம், அது வந்து இப்பத்திய இந்த பொருளாதார இந்த
1: நட்டங்கள் ஏற்படும்.
0: தனியொரு மனிதனுடைய தாக்குதல் இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லி கூட ஒரு தகவல் வந்து கொண்டிருக்குது. ரெண்டு பேருக்கும் வேறு முரண்பாடுகள் வந்து விட்டதுங்கிற மாதிரி வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கு கொண்டு வர போகுது, இதால் பாதிக்கப்பட போகிறது, உலக நாடுகளில் இருக்கிற அப்பாவி மக்களும் இந்த என்ன இந்த ரெண்டாம் தரத்தில் இருக்கிற மக்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட போகிறார்கள். என்ன ஒரு 5 ரூபாய்த்தவர்கள் வந்து
1: அப்படியும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிப்பத்தத்தை குணர்ந்து பேச்சுவார்த்தையில இதை வந்து இந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கு. அப்ப இஸ்ரேலுக்கு அது விருப்பம் இல்லை, என்னண்டைகள நீ சண்டையை நிப்பாட்டிட்டு போனீங்கன்னா தன்னை நடு ரோட்ல விட்ட மாதிரி வந்துருமண்டு. அப்ப அமெரிக்காவும் இப்ப ஈரான் வந்து பழையபடி ஆயுதங்கள் எல்லாம் நிறைய செய்து குவிச்சு கொண்டு இருக்கான்.
0: சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம், தயாரா இருக்கிறோம் சொல்லி அவர்களும் உள்ளூரிலும் பல பேரை கொன்று கொண்டு அவர்களும் வந்து விட்டு கொடுக்கிற மாதிரி இல்லை. அங்கேயும் ஆயிரக்கணக்கான ஆக்கள் வருஷம் மாதம் மாதம் கொலை பண்ணி கொண்டும் மரண தண்டனை விதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன
1: அமெரிக்கா வந்து அங்க கியூபாவிலேயே பிரச்சனை தொடங்க இருக்கிறபடியா இது எப்படி என்னன்னு முடிச்சு கொண்டு அங்க ரெண்டு மொழிய கையாளிடுவோம், இல்லாட்டியும் தனக்கு பொருளாதாரத்துல பெரிய இழப்புகள் ஏற்படும்.
0: அமெரிக்கா இந்த பிரசிடன்ட் வந்து தேர்தலில் நிக்கிறேன் வந்து நான் வெளிநாடுகளோடு சண்டைக்கு போக மாட்டேன், சண்டை நடக்கிற நாடுகளில் சமாதானத்தை உண்டாக்குவேன் சொல்லி போட்டு வெனிசுலாவில் போய் அந்த ஆளையும் அந்த குடும்பத்தை கொண்டு அந்த பிடிச்சு கொண்டு வந்து சிறையில் போட்டு வச்சுக்குது. இப்போ வந்து 94 வயது பிடல் காஸ்ட்ரோவை கொண்டு வந்து அவருக்கு எதிராக வந்து இப்போ வழக்கு விசாரணை நடக்குது. என்ன நடக்குது தெரியாமல் கிடக்குது அமெரிக்காவுக்கு. என்ன
1: விஜயன்ற படத்துல கட் அவுட்ல ஒட்டி இருக்கிற மாதிரி எல்லாத்த படமும் போட்டு பேரும் போட்டு ஒட்டி ஒட்டி
0: வச்சிருக்கிறேன்.
1: வந்து எங்க சிறவிட இருக்கிறேன், இவர் வந்து சண்டை பிடிச்சு தோத்து போயிட்டேர், இவர் வந்த பேரு அதை போட்டு
0: இல்ல ஓரளவில் வாக்குகள்ல இந்த ஒரு தனி மனிதனுடைய ஒரு செயற்பாடு காரணமாக இன்னைக்கு உலக மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறார்கள், இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லி கொஞ்சமாவது பொது நலமாக யோசிக்கவில்லை தானே.
1: அதை பற்றி அவர்கள் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை.
0: இப்படியே மக்களுடைய வயத்தில் அடைச்சு கொண்டு இப்படியே போக்கின்ற கட்டம். பார்ப்போம், நாளை பேசுவோம். மீதியை என்ன பாட்டுக்க போண்டைக்கு பழைய பாடம் கேட்பாண்டைக்கு இளைந்த சபைத்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பிரான்ஸ் பெசன்சோனில் இருந்து அன்புக்குரிய டேனியல் அவர்கள் இணைந்து அரசியல் விஷயம் பற்றி பேசினோம். இப்பொழுது செவிராணியம்மா கேட்ட ஒரு அற்புதமான பாடல், எம்ஜிஆருடைய பாடல், நாடகம் எல்லாம் கண்டே என்கிற பாடல், காட்டில் வருகிறது பாடல், பாடலை கேட்போம். செல்வராணியம்மா உங்களுக்கான பாடல் இதோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பிரான்ஸ் பெசன்சோனில் இருந்து அன்புக்குரிய டேனியல் அவர்கள் இணைந்து அரசியல் விஷயம் பற்றி பேசினோம். இப்பொழுது செவிராணியம்மா கேட்ட ஒரு அற்புதமான பாடல், எம்ஜிஆருடைய பாடல்.

நாடகமெல்லாம் நாடகமெல்லாம் கண்டேன் என்கின்ற பாடல், இது எம்ஜிஆருடைய பட பாடல், பழைய பாடல். செல்வராணி விருப்பத்தில் ஒலிக்கிறது காற்றிலையில், கேட்போம்.

காற்றலை அளித்தது அன்புக்குரிய செல்வராணி அம்மா விரும்பி கேட்ட பாடல் நாடகம் எல்லாம் கண்டேன் வாழ்விலே என்கின்ற அற்புதமான பாடல் இது அன்புக்குரிய செல்வராணி அம்மாவுக்காக ஒலித்த பாடல்.

பிரான்ஸ் பிரசன்சோனில் நினைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர் டேனியலுக்காக எனது விருப்பத்தில் ஒலிக்கிற ஒரு பாடல் கட்டளையில்.

உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான்

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாய் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா

பெருத்தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. பெருத்தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சி.

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படி

ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே.

பிரான்ஸ் பெசன்கோன் இருந்து இணைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர் டேனியலுக்கான பாடலோடு நிறைவடைகிறது இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள். நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, மீண்டும் இன்னும் ஒருவர்களில் நாளை நேர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தி ஆழத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசம், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம்.ஆர். ராதா, அதாவது எம்.ஆர். ராதாவின் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70 ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திர திரைப்படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வழியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசன், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சி தான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜாதேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜாதேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 55 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜாதேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

நனறிந்தான் மலருடனே வந்தான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான் கா

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர்தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வழியான இரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜாதேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி. காமு ஷெரீஃப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியசர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம். ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை, பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி, இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

கையோ வான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ.

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய, தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய, தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவனாகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர் தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜே லிங்கப்பா,
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாகத்தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60-ல் வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள இஸ்மன் கலர். அவருடைய மகன்தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள்,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன்.

பி பி சீனிவாசம் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார், சி எல் ஆனந்தன், அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா, மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ், அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம், அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றித்தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

கொடுக்கவும் புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவா

மணியாயொலிக்கவா பனித்துளியின் நொளியினிலே படையெடுத்தாள் தளிர்கொடியே அமுத இசை மயக்குதடி அருவியின் இனிமை சுரக்குதடி.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை, சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடல்களை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காட்டிலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காட்டிலையில்.

காலை வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒலித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் பானையினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளிப்பொழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

0: என்னது குத்தாளம்
1: இருக்கிறது.

0: yazıyor.
1: நேர்கள் காற்றலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல், இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது, அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காற்றலையில்.

தினித கிடத்தின் தந்தானா இதய ஒலியின் அடியில் எனது தில்லானா தக்கிட்ட தடிமி தகிட்ட தடிமி தந்தானா இதய ஒலியின் அடியில் எனது தில்ல

நற்றையில் நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊட்டெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய வைத்துக் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல், இதோ காட்டலையில்.

அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகையத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப் போகணும்னு நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

0: இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி நன்றி வணக்கம் அன்பான உறவுகளும்.
1: Thank you.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தா. ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டிலே ஊடா.
1: தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வரும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக. இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் KS சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த காலமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்துவிடும் பாடல், என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம், நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம்.
1: நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன்கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1, 2, 3.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.
1: பொட்டு வை

மறைந்தாள்.

மலையாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள், நிழல் போல் மறைந்தாள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: காட்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டிலே ஊடா.
1: சின்னத்தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனின்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக. இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் KS சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டை சொல்ல வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்து விடும் பாடல், என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒரு முறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல் புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா. மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில் இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல. இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம், நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல் பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை, பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

பின்னர் நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.
1: பொட்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காட்டிலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காட்டிலையில்.

கல்வி வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலியினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தொழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

கண் வைத்த மாணிக்க மாலை பக்கம் நின்றாடுவோ, பச்சை கண் வைத்த மாணிக்க மாலை.

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

என்னது

0: 有人。
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள் சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

இதய ஒலியின் ஜதியில் எனது தில்ல தக்கிட்ட தகுமி தகிட்ட தகுமி தந்த இதய ஒலியின் ஜதியில் எனது தில்ல.

காற்றலையில் நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காற்றலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நினைய வைத்துக் நினைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இது பாடல் இரண்டாவது பாடலின் முதல் பாடல். இதோ காற்றலையில்

புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றது அதையும் கேட்டு பார்க்கலாம். இது பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல். இதோ காற்றலையில்

அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகையத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப் போகிறது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

0: இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே.
1: தோன்றவில்லை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசம், எல்.ஆர்.ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் M.R. ராதா, அதாவது M.R. ராதாவின் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70 ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி, தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர்.ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திரை திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை

தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா? மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா? மணவறையில் கைப்பற்றுவோமா? மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வழியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசன், எல் ஆரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அந்த அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர்தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 ஆண்டு வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம்தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி. காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல். Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம் ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை. பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும் யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக

இனகையோ வான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ.

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவனாகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு, அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம், திரையிடப்பட்டது கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏ கே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார். மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியா தான். அதுபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான்,

டிஜி லிங்கப்பா தான். கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டிஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டிஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டிஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம், டிஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60ல் வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டிஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள் இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம். இந்த பாடல் கரகர பிரியா என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர் இசையமைத்தது.

தாமரையில் குடியிருக்கும் தங்கமலர் தேவி, உனைத்தான் நினைந்து தழுவிக் கொள்ளும் தேவன் இவன் ஆவி.

கேட்ட திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடல் எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா, மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ், அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டமில்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். Mmm.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1 2

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் SP பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சிங்கத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டலை ஊடா.
1: தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்று சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காட்டிலே ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். என்ஆர்சி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டை சொல்ல வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்துவிடும் பாடல், என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒரு முறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல் புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா. மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில் இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல. இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம்.
1: நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.
1: உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல், கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

பின்னர் நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் இன்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடல்களை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கிறீர்களா? இதோ பாடல் காற்றலையில்.

பயண வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒலித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலி நடந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒழித்து எழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்.

காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் தீவரில்

0: என்னது
1: குத்தாலும்?

பாட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வரப்பின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை இது மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள் சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

தகிட்ட தடிமி தகிட்ட தடிமி தந்த அண்ணா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்ல

0: உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா.
1: பிறக்கும் பிறக்கும் திருடா, என் கனவில் பதிந்து இருடா.
0: உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா.

காலகத்தில இருந்து. நான் உங்கள் கரண். பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டுகிறேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊட்டெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய வைத்துக் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றது அதையும் கேட்டு பார்க்கலாம். இது பாடல் இரண்டாவது பாடலின் முதல் பாடல். இதோ காற்றலையில்

0: முத்தரசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப் போகும் என்று நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.
1: காதல்

0: இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி நன்றி வணக்கம் அன்பான உறவுகளும்.
1: Thank you.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்த காலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ் பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கேஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், எல்லாரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம் ஆர் ராதா, அதாவது எம் ஆர் ராதாவின் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70 வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லா ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திர திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசன் எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜாதேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜாதேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 55 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜாதேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

அவன் தருவான் ஒரு நாள் பெறுவான் திருநாள் தாமரை மலர்ந்ததம்மாகோ. தருவான் ஒரு நாள் பெறுவான் திருநாள் தாமரை மலர்ந்ததம்மா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வழியான இரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி, காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? ம்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியரசர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.
1: Mmm.

ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா வா.

ஹோலி தபாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம். ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை, பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆரீஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக

நகையோ வான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மா

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராணக் கதைகளை பக்தி கலந்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக, பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக, சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு, அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம், திரையிடப்பட்டது கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா. ஏற்கனவே
கன்னட மொழியில் 67 வெளியானது கங்கே கௌரி. அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி.

இதையும் பல தடவை கூறியிருக்கின்றேன் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாக தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுது பாடலை கேட்கலாம். இந்த பாடல் கரகர பிரியா என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர் இசையமைத்தது.

தாமரையில் குடியிருக்கும் தங்கமலர் தேவி, உனைத்தான் நினைந்து தழுவிக்கொள்ளும் தேவன் இவன் ஆவி. தாமரையில் குடி

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார், சி எல் ஆனந்தன், அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா, மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ், அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டமில்லாத இசை, காதல் தேனாய்ப்பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால்